0: கரியாரு என்றாம் பூ வெத்திலேகோய் 66 56 191 இவும் கோபுரம் பாபும் தேதேரி நவீபும் பகோனாவும் தேதேரி அங்காவும் சோகிறேன் காது நமுருங்கு அவோ தரிமன் தேதேரியனி கேண்டாமும் போ சோகஸ்குரும் தோமன் பெண்டிலே ஆகிதோ மொயாகோ
1: gute mtu iguru gonora kana kau are go mutethio burunga ya mutethetie na muete kire na kyo juke dimweku uko jukia tu teja kwa mpesa iye vatu gutethia mpesa lipa na mpesa ureo au kwa buy goods uko ringide kwa buy goods ikira 66 56 941 confirm buega 66 56 941 mine creo que amount ntigita era mtu tutedali miumwe kurukuona thate kurukumba 50 kurukumba ngiri kurukumba jathatu jairi rimwe urokumba mine creo que yumere eva ntinyari kimathi eva Tinyari kimadhi.
2: Tamburuki anjara ya kuya wendo na wetikio tuweja newirigiro.
1: Anku enda kulingira Eva ndaike na itikura ajara alimuithiru wale ajara kini aliewe tirabui na ndona safari ewe kuma amuadhi na ale gembe nothi kuweja muanka miru town aju kimata tu kuweja aja Nairobi nagi itinyo ntue mwerua kemothera piji ya tire kirwa ni muafekti tea nene mono. Alitoi bodhura ni itengidi 20 ba Kenyatta University. Bambira blessing tonye raliu. Tote edhiria kana gaka. 22 years. Kenyatta University that year. Edho mera teaching. Mwalimu wa secondary. Okay. Kumutethia kuora kwawe. Gochoka chukuru kubwa na gweta kulitana. Njota ya woku mikuwa atia kairi. Ombo nditanirana bakwa. Ombo mbu opusto na ala gwetu muangandia kathomithie no. Ombo posto daraka, ombo posto tigania, embu, utenu wate dhomi dhiana. Utenu wate ritana, nyagu watu katiba haku, baba angi, baana, baku, baana, baba kanaba jojo baku, you never know. Ndauga weju kethimu yaku. Eta kiri mpesa, lipa na mpesa, mpesa, lipa na mpesa, Lingide kwa buy goods. Ukulingide kwa buy goods. Till number. Ni iji 66. 56. 941. 66. 56. 941. Dina andaika inka imono monochi ya kulikiri ya ntuwaja. Woku wanda kumutethia. The time is now. Ugetera da ingi.